0: ཅིག ལུ ཡིན ན ཡོང ལེ རོ ཡིག རེ
1: དང དང ཁ ཁེ ཆེ ལེ མིན དུ ཤིན ནས རེ ཤ
0: ཁ རིན ལ ཨ ང ཚོ ཐང ཟམ སུང ག རུ ཉེ རེ དེན དེན ཐ བུ དུ རོང ཁེ རེ
2: ཐ བུ དུ ཨེ དང དུ རེ རིམ ལ རོང རེ ཨ ཆོ ཝ ཤི ཏོ ཤི
0: ཁེ ཛ ང རང སྤྱི མ ནས ཐ བུ རེ བ ད ཐང དེ ཕན ཟུ ང ཅུ ཤི ཨ ཁེ དེ དོ
2: ཡོང ཨ
1: 年明堂里捐四月你今年有没看他洗过脏起来也满足米六松哥六二年的年八拉也周总里恰的女友的我去满足哪儿把这下一打孟去住了也年八拉写来的女友的我去看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看看 ba ngan zui mi ro sum za da tho ge jok ba re jie le pa ma ni nyem do hu ha de ge ke ta de che chim bi ni
2: ye mi wang zhen si ge ma o hu na chang sha ne yi o ye pa ma ni ga xing bu che mi ro sum ga xing bu e bu yi
0: ye mi li dong yin si ye na kun ga ge za ye mi na dong sai xie ji
2: 你把那说不起，阿姆拉开到说着那里，穷队那年头路上阿姆拉个谁能给？喂，喂，大长英达，阿丽，你们李向红是谁？南京的杨碧，差不多，然后金山给我了么是吧？你不拉达。 巴拉，中队里马子健给学校打劫，工作所在那里是何时？今天六中小个